சத்தியவாக்கு வலன சன்மான முன்கங்கு சத்தியுதுடுயுந்து சௌக்கியமெசு. சத்ய ஜீவிதம் அனக்கனா சத்ய ஜீவிதமுனக்கன்னா